ஜோதி, ஒப்ப நெட்டிவ ஒப்ப எக்க வசரத்திஸ் நவயக் அப்பி ஜீவத் வினவா.

ஹாஸ்பிஸ் பாலசரி எஸ்எல்ஐசி லைஃப் ஜீவித ரக்ஷன் ஒப்புயமியன் டைம் யுகன 11th போனஸ் பிரதிலாபே அகைய ருபியல் கூட்டி 1460 ஹட்டைக்மவாய் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப் பியகுமின் மவகுமின்.

திருநீய ஜோதி ஒப்ப நதிவ ஒப்ப எக்க வசரத்திஸ் நவயக் அபி ஜீவத் வினவா.

ஜானி ஏக்க தேதுனுமாவத தேதுனுமாவத சாரி ஜகா ஆஜா சாத்தமே காய் அப்பலேக்கே மசா.

திருநீய ஜோதி ஒப்ப நதிவ ஒப்ப எக்க வசரத்திஸ் நவயக் அபி ஜீவத் வினவா.

0: ஹாஸ்பிஸ் பாலிசி எஸ்எல்ஐசி லைஃப் ஜீவித ரக்ஷன் ஒப்பு இமியன் டைம் இருந்த 11th போனஸ் பிரதிலாபே அகைய ருபியல் கூட்டி 1460 இக்மவாய் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப் பியகுமின் மவகுமின் 2026 ஃபீஃபா உணுசும ஜூனி 12 வனதா சிட்ட சஜீவிவ பியோ மொபைல் அப்ளிகே நுமிலே பலன்
1: SLT மொபைல் பியோ டிவி நீல விகாஷக
0: ஸ்ரீ லங்காவே பிரதம வதாவட ரைனோ ரூஃபிங் வித்தின் ஹந்துன்வா தின ரைனோ பிரிமிய ஜல பிரதிரோதி மதுபிட ஆரக்ஷனே சைத ரூஃபிங் ஷீட் ரைனோ ரூஃபிங் வித்தின் ஹந்துன்வா தின ரைனோ பிரிமிய ரூஃபிங் ஷீட் வெடி விஸ்தர சந்தா 1396 அமதன்ன
2: SLT Mobitel Fiber එක ගෙදරම ෆිට කරන්න. ඔක්කොම devices connect කරන්න. Gaming වලට low latency, fast and stable, unlimited තෝරගන්න package රසක්. SLT Mobitel Fiber.
3: Wake up. Saturday hormones Alpha Studio.
4: දවසටම ඕන කරන vitamins Alpha Studio.
3: Yes. Energy morning vibe එකත් එක්ක දවසම සුබ කරගන්න.
4: රටේම දරුවන්ගේ දක්ෂතා එක්ක සතුටින් දවස පටන් ගන්න.
5: Good morning.
3: සතිය දවස්වල උදේ 6ට Alpha Studio with Kasuni and Lehansa. WhatsApp 0711 95 95 95. Net FM Facebook Live.
6: 2026 FIFA උණුසුම ජූනි 12 වනදා සිට සජීවීව Pure Mobile App එකේ නොමිලේ බලන්න
1: SLT Mobitel Pure TV නිල විකාශක

0: மந்தாரம் ரேர் வித் தரங்கா. மந்தாரம் ரேர், மந்தாரம் ரேர்.
1: SLT Mobitel Fiber එක ගෙදරම fit කරන්න. ඔක්කොම devices connect කරන්න. Gaming වලට low latency, fast and stable, unlimited. තෝරගන්න package රසක්. SLT Mobitel Fiber.